புனித அந்தோனியார் படப்பாடல். ஒலிக்கும் குரல்கள் வாணித்தேயராம் குழுவினர். இந்த பாடல் ஒலிக்கும் நேரம் 5:36.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலுக்கி இருப்பது டாக்டர் எம் பாலமுருள கிருஷ்ணா, பேபி சிவாங்கி ஆகியோர் பாடிய பாடல் படம் பசங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேரம் 6:10. இந்த அலைவரிசையில் அடுத்து கேட்க இருப்பது தேனிசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க இருக்கும் இந்த குரல் சீர்காழி S. கோவிந்தராஜன்.

சீராணி கங்குளை மலர் தொடையாட சீதம் பரத்தேராட, சீராணி கங்குளை மலர் தொடையாட சீதம் பரத்தேராட, பேரணி வேதியத்திலை மூவாயிரம் பேர்களும் பூஜித்து கொண்டு நின்றாட, பேரணி வேதியத்திலை மூவாயிரம் பேர்களும் பூஜித்து கொண்டு நின்றாட, காரணி காளி எதிர்த்து நின்றாட.

நேரம் 6:24. பண்பலை 100.1 FM கோல்ட் அலை வரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேனிசை. இந்நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் இந்த குரல் பி. சுசீலா.

பாடிடும் தேவன பெருமைகள் சேர்த்திடணும். பிள்ளையார் பட்டியில் வாழ்ந்திடும் தேவன பெருமை

இறைவாருத்தர வேண்டும். பிள்ளையார் பட்டியில் வாழ்ந்திடும் தேவனம்.

0: கேட்டு அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய தேனிசை நிகழ்ச்சி. பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள்.

தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. வாக்குப்பதிவு நடைபெற்ற 234 தொகுதிகளுக்கும் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிட்ட 233 தொகுதிகளில் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், ஆயிரம்விளக்கு, செங்கல்பட்டு, திருப்போரூர், காட்பாடி, கள்ளக்குறிச்சி, நாமக்கல், குமாரபாளையம், கோபிச்செட்டிப்பாளையம், மேட்டுப்பாளையம், அவிநாசி, பல்லடம், கவுண்டம்பாளையம், ஸ்ரீரங்கம், பெரம்பலூர், தஞ்சாவூர், அறந்தாங்கி, காரைக்குடி, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, சிவகாசி, ஒட்டப்பிடாரம், சேலம் தெற்கு, சேலம் வடக்கு, சேலம் மேற்கு உள்ளிட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் அக்கட்சி வெற்றி பெற்றது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் திமுக 59 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. இதில் துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆம்பூர், வந்தவாசி, கோவை தெற்கு, பொள்ளாச்சி, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, திருவண்ணாமலை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், திண்டுக்கல், வேடச்சந்தூர், அரவக்குறிச்சி, குளித்தலை, திருச்சி மேற்கு, மன்னச்சநல்லூர், சிதம்பரம், சீர்காழி, பட்டுக்கோட்டை, போடிநாயக்கனூர், சாத்தூர், திருச்சுழி, திருச்செந்தூர், கோவில்பட்டி, தென்காசி, பாளையங்கோட்டை, கடையநல்லூர் உள்ளிட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி மயிலாடுதுறை, மேலூர், குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வாணியம்பாடி, பாபநாசம் ஆகிய தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் தளி, திருத்துறைப்பூண்டி ஆகிய தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கீழ்வேளூர், பத்மநாபபுரம் தொகுதிகளிலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி காட்டுமன்னார்கோயில், திண்டிவனம் தொகுதிகளிலும், தேமுதிக விருத்தாச்சலம் தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் அஇஅதிமுக 47 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி, அமமுக ஆகிய கட்சிகள் தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, பர்கூர், ஹொசூர், கலசப்பாக்கம், ஏற்காடு, பரமத்தி வேலூர், தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, தொண்டாமுத்தூர், பழனி, நத்தம், கரூர், லால்குடி, அரியலூர், பன்ருட்டி, நன்னிலம், விராலிமலை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தொகுதிகளில் அஇஅதிமுக வெற்றி பெற்றுள்ளது. தருமபுரி, செஞ்சி, விக்கிரவாண்டி, ஜெயங்கொண்டம் ஆகிய தொகுதிகளில் பாமக வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி உதகமண்டலம் தொகுதியிலும், அமமுக மன்னார்குடி தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநிலத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அவர் தம்மை எதிர்த்து போட்டியிட்ட தாவேக்கு ஆதரவு பெற்ற சுயேச்சை வேட்பாளரான திரு பிரேம்குமாரை 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதி 1 வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் திரு பெரிய கருப்பனை தோற்கடித்தார். இதனிடையே கட்சிகள் பெற்ற வாக்கு சதவீதத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதிகபட்சமாக தமிழக வெற்றிக் கழகம் 34.92% வாக்குகளை பெற்றுள்ளது. திமுக 24.119% வாக்குகளையும், அஇஅதிமுக 21.21% வாக்குகளையும் பெற்றுள்ளன. காங்கிரஸ் கட்சி 3.37% வாக்குகளையும், பிஜேபி 2.97% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 4% வாக்குகளையும், தேமுதிக 1.2% வாக்குகளையும் பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 118 தொகுதிகள் யாருக்கும் கிடைக்காத நிலையில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பாக பல்வேறு கட்சிகளுடன் அக்கட்சி பேச்சுகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கோரினால் அதுகுறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்பதாகவும், வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை

அறிவிப்பதாகவும் கூறியுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி நல்லாட்சி வழங்கியதாகவும் தேர்தல் களத்தில் அதை எடுத்து கூறியே வாக்குகளை கேட்டதாகவும் தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். இதுவரை மக்களுக்காக சிறப்பான ஆளும் கட்சியாக செயல்பட்ட திமுக இனி சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீதிபதிகளாகிய மக்கள் வழங்கிய முடிவு

0: ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீதிபதிகளாகிய மக்கள் வழங்கிய முடிவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக கூறியுள்ளார். தேர்தலில் எழுச்சியுடன் முன்வந்து ஜனநாயக கடமையாற்றிய அனைத்து மக்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இந்த பின்னடைவில் இருந்து தமது கட்சி விரைவில் மீண்டு வரும் என்று குறிப்பிட்டுள்ளார். கூட்டணி கட்சியினருக்கும் தங்கள் கூட்டணிக்கு வாக்களித்தவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும் திமுக 5 தொகுதிகளிலும் தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேற்கு வங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளில் பிஜேபி 206 தொகுதிகளில் வென்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 81 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும் போடோலன் மக்கள் முன்னணி, அசாம் கணபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையை அத்துமீறி கடக்க முயன்ற அமெரிக்க கடற்படை கப்பல் மீது 2 ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் மத்திய கிழக்கு வளைகுடா பகுதிகளில் கப்பல்கள் மீது ஈரான் அண்மையில் தாக்குதல் நடத்தியதன் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 6% அதிகரித்துள்ளது. 2 உலகப் போரில் ஜெர்மனியை வென்றதை குறிக்கும் 81st வெற்றி தினத்தை ரஷ்யா இம்மாதம் 8-9 ஆகிய தேதிகளில் கொண்டாடப்படுவதையடுத்து யுக்ரைன் மீதான சண்டை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோல்வியடைந்ததையடுத்து முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய தலைமறைவு குற்றவாளி நவாஸ் காகட்டை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் 2.15 லட்சம் டன் வர்த்தக சிலிண்டர்கள் விற்பனையாகியுள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 228 ரன் எடுத்தது. 229 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 18.4 ஓவரில் இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டல்கே வெள்ளிப்பதக்கம் வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் 71 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அமெரிக்காவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: இயம் ஆகாஷவாணி சம்பிரதி வார்த்தா ஸ்ரூயந்தாம் பிரவாச்சக டாக்டர் கணேஷ ஹெகடே. अथ वार्ताः. भारतीय जनता पार्टीति दलेन पश्चिम बंगाल राज्ये 94-200 सदस्यीय राज्य विधानसभायां प्रचंडं जनादेशं प्राप्य इतिहासः विनिर्मितः. अनेन स्वाधीनतानंतरं प्रथमवारं पश्चिम बंगाल राज्ये भाजपा दलं बहुमतेन सत्तायां आगतमस्ति. असम राज्ये सत्ताधारी भाजपा नेतृत्वयुक्तेन NDA दलेन पुनरेकवारं जनादेशं प्राप्य तृतीयवारं सत्तायाम् आगम्यते, यत्र हि भाजपा दलेन 73 आसनानि विजितानि. केरलं राज्ये कांग्रेस नेतृत्वेन UDF इति संयुक्त लोकतांत्रिक घटबंधनेन 90 आसनेषु विजयं प्राप्य निर्णायकरूपेण सत्तां प्रति प्रत्यागमनस्य संकेतः प्रदत्तः, यत्र च कांग्रेस दलेन 63 आसनानि विजितानि. புதுச்சேரி

0: கேட்கலாம். காலை 7:25 திரை இசை, 7:30 ஆர்ட்ஸ் அவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை போனாலா சங்கர பிரசாத் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மல்லேபூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, சித்திர சங்கீதம் இடம்பெறும். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை கானம், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். சாய் கோவிந்த் விஜயராகவன் அவர்களின் மாண்டலின் இசை கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், ஜி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 முதல் 4:00 வரை திரை கானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5:00 அரங்கிசை டாக்டர் ஆர் மகாலட்சுமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், களக்காடு ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 சிறுவர் சோலை, சுதந்திர போராட்டத்தின் அறிவுச்சுடர் ரவீந்திரநாத் டாகூர், உரை வழங்குபவர் டெபோரால் தனிஷிதா, சங்கீதம் சந்தோஷம் ஜி டி தீக்ஷாவின் பாட்டு, நீதிக்கதைகள் சொல்பவர் ஹரிச்சரன், ஆரோக்கிய வாழ்க்கைக்கான வழி சிறுதானியங்கள், உரை வழங்குபவர் வெங்கட நாராயணன், 7:50 8:10 திரை கானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். 8:45 முதல் 10:30 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரை கானம். 100.1 MHz FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: சாக்ஷி, எனக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா SMS வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்கை கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்குமா? நான் இத ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் வாங்கி குடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு SMS மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இத நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியேவும் கேட்கலாம். தொடர்வது தெலுங்கில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள் கேட்கலாம்.
2: ஆகாசவாணி வார்த்தலு చదువుతున్నది చిలుకూరి సతీష్ కుమార్. ముందుగా ముఖ్యాంశాలు. పశ్చిమ బెంగాల్, అసోం, పుదుచ్చేరి, తమిళనాడు, కేరళం ప్రజలకు, పార్టీ కార్యకర్తలకు ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ కృతజ్ఞతలు తెలిపారు. దేశవ్యాప్తంగా ఎల్పీజీ డిస్ట్రిబ్యూటర్ల వద్ద ఎలాంటి కొరత లేదని ప్రభుత్వం తెలిపింది. యునైటెడ్ అరబ్ ఎమిరేట్స్, మధ్యప్రాచ్య గల్ఫ్ ప్రాంతంలో నౌకలపై ఇరాన్ దాడులు తీవ్రతరం చేయడంతో అంతర్జాతీయ మార్కెట్లో చమురు ధరలు 6% మేర పెరిగాయి. ఐపీఎల్ క్రికెట్లో భాగంగా రాత్రి ముంబైలో జరిగిన మ్యాచ్లో లక్నో సూపర్ జైంట్స్పై ముంబై ఇండియన్స్ జట్టు 6 వికెట్ల తేడాతో విజయం సాధించింది. వార్తల వివరంగా, పశ్చిమ బెంగాల్, అసోం, పుదుచ్చేరి, తమిళనాడు, కేరళం ప్రజలకు, పార్టీ కార్యకర్తలకు ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ కృతజ్ఞతలు తెలిపారు. ఢిల్లీలో బీజేపీ ప్రధాన కార్యాలయంలో కార్యకర్తలు ఉద్దేశించి ప్రసంగిస్తూ ప్రజలు భారతదేశ గొప్ప ప్రజాస్వామ్యంపై

வெற்றி பெற்றுள்ளது. அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 81 தொகுதிகளில் வென்றது. காங்கிரஸ் கட்சி, ஆம் ஜனதா உன்னயான் கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 1 தொகுதியிலும், அகில இந்திய மதசார்பற்ற முன்னணி 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. ஃபால்டா தொகுதியில் இம்மாதம் 21 தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பவானிபூர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு சுவேந்து அதிகாரி 15,000 அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜியை வென்றார். பெர்ஹம்பூர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் சுபத்ரா மைத்ரா காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரியை வென்றார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. மங்கலம், வில்லியனூர், உழவர்கரை, இந்திராநகர், தட்டாஞ்சாவடி, லாஸ்பேட்டை, முத்தையால்பேட்டை, அரியான்குப்பம், எம்பலம், நெட்டப்பாக்கம், காரைக்கால் வடக்கு மற்றும் ஏனாம் தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி மண்டிப்பேட்டை, முதலியார்பேட்டை, திருநள்ளாறு, நெரவீட்டியார் பட்டினம் ஆகிய தொகுதிகளை வென்றது. திமுக காலாப்பேட்டை, ராஜ்பவன், நெல்லித்தோப்பு, பகூர் மற்றும் காரைக்கால் தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் திருப்புவனை, மணவேலி தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி உசுடு தொகுதியிலும், லட்சிய ஜனநாயக கட்சி காமராஜ் நகர் தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. சுயேச்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். கேரளாவில் கடந்த 10 ஆட்சியில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை இழந்துள்ளது. 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 தொகுதிகளில் வென்றது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 8 தொகுதிகளிலும், கேரள காங்கிரஸ் 7 தொகுதிகளிலும், புரட்சிகர சோசியலிஸ்ட் மற்றும் பிஜேபி தலா 3 தொகுதிகளிலும், ராஷ்ட்ரிய ஜனதாதளம் 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. சுயேச்சைகள் 4 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும், போடோலன் மக்கள் முன்னணி, அசாம் கனபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி, ரஜோர்தள் ஆகிய கட்சிகள் 2 தொகுதிகளிலும், திரிணாமுல் காங்கிரஸ் 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. வாக்குப்பதிவு நடைபெற்ற 234 தொகுதிகளுக்கும் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிட்ட 233 தொகுதிகளில் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் திமுக 59 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் அஇஅதிமுக 47 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி, அமமுக ஆகிய கட்சிகள் தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நாட்டில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லியில் நேற்று மாலை கட்சியின் தலைமையகத்தில் தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், மேற்குவங்கம், அசாம், தமிழ்நாடு, கேரள மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச மக்கள் மற்றும் கட்சி தொண்டர்களுக்கு தாம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். தற்போது பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 20 மேற்பட்ட ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மக்களுக்கு சேவை ஆற்றுவதில் கட்சி அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக அவர் கூறினார். இதனால் பிஜேபி மீது மக்கள் அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பிஜேபி ஆட்சி செய்யும் பகுதியில் சிறந்த நிர்வாகமும் வளர்ச்சியும் இருப்பதை மக்கள் காண்பதாக அவர் குறிப்பிட்டார். ஒரே பாரதம், உன்னத பாரதம் என்ற உணர்வின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருப்பதாகவும், மக்களுக்கு வழிகாட்டிய பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீனை தாம் பாராட்டுவதாக அவர் கூறினார். அசாம் மக்கள் தொடர்ந்து 3 முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது நம்பிக்கை வைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தேர்தலை சுமூகமாக நடத்திய தேர்தல் ஆணையம், அதிகாரிகள், பணியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக திரு மோடி குறிப்பிட்டார். ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஃபுஜைராவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் காயமடைந்த 3 இந்தியர்கள் சிகிச்சை

0: மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் நலன் குறித்து உள்ளூர் அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டுள்ளதாக அபுதாபியில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. 12 ஏவுகணைகள், 4 ட்ரோன்கள் உள்ளிட்டவை தங்கள் நாட்டை நோக்கி வருவதை அறிந்து அவை இடைமறிக்கப்பட்டதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்தது. ஈரான் அமெரிக்கா இடையே சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதில் இருந்து முதல் முறையாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நேற்று அவசரகால எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டன. பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறும், ஜன்னல்கள் மற்றும் திறந்தவெளி பகுதிகளை விட்டு விலகி இருக்குமாறும் பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, ஆந்திரப்பிரதேச கடலோர பகுதி, ஜார்க்கண்ட், ஒடிசா, சிக்கிம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் பல பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளது. பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா, சத்தீஸ்கட், ஆந்திரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களின் சில இடங்களில் இன்று பகல் நேரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஆந்திரப்பிரதேசத்தின் சில பகுதிகளில் வெப்பம் மற்றும் ஈரப்பதம் மிக்க வானிலை நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இரண்டாம் உலகப்போரில் ஜெர்மனியை வென்றதை குறிக்கும் 81வது வெற்றி தினத்தை ரஷ்யா இம்மாதம் 8-9 ஆகிய தேதிகளில் கொண்டாடுவதை அடுத்து யுக்ரைன் மீதான சண்டை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. வெற்றி நாள் கொண்டாட்டத்தில் இடையூறு செய்ய முயன்றால் யுக்ரைனுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று ரஷ்யா எச்சரித்துள்ளது. இதற்கிடையே ரஷ்யாவின் இந்த அறிவிப்புக்கு பதிலளித்துள்ள யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நாளை நள்ளிரவு முதல் யுக்ரைன் போர் நிறுத்தத்தை கடைபிடிக்கும் என்று கூறியுள்ளார். அதே நேரத்தில் ரஷ்யாவின் நடவடிக்கைகளுக்கு உரிய வகையில் பதில் தாக்குதல் தொடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். மாஸ்கோவில் உள்ள செஞ்ச் சதுக்கத்தில் பாரம்பரிய ராணுவ அணிவகுப்புடன் இந்த வெற்றி தினத்தை கொண்டாட ரஷ்யா தயாராகி வரும் நிலையில் ரஷ்யா மற்றும் யுக்ரைன் அதிபர்கள் இவ்வாறு கூறியுள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டாகலே வெள்ளிப்பதக்கம் வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் 71 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அமெரிக்காவை எதிர்கொள்கிறது. 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் யாதவ் யாஷ், கருணா ஆல்பர்ட்சன் கோம் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். 15 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் சமீர் போரா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் பிரிவில் குஷிரானா, ஹன்சிகா அட்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. நாட்டில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டால்கே வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி நேரம் 7:25. 100.1 MHz FM கோல்டில் இனிய திரையிசை பாடல் ஒன்று கேட்கலாம். 180 திரைப்படத்திற்காக கார்த்திக் ஸ்வேதா மோகன் பாடியுள்ள பாடல்.

0: திரைசை பாடல் கேட்டீர்கள். தொடர்வது ஆர்ட்ஸ் அவேரே செய்தி தொகுப்பு, டெல்லி அஞ்சல்.
1: சமாச்சார் சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நூறு புள்ளி ஒன்று மெகாஹர்ட்ஸ் FM கோல்டில் நாம் கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். திரைகானத்தில் முதல் பாடலாக பெங்களூர் நாட்கள் திரைப்படத்திற்காக விஜய் யேசுதாஸ், சச்சின் வாரியர், திவ்யா எஸ் மேனன் பாடியுள்ள பாடல்.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: நாளிடுகளில் இன்று கேட்கலாம். திருநின்றவூர் நடுக்குத்தொகை இடையே 500 மீட்டர் தூரத்திற்கு 5 கோடி ரூபாய் மதிப்பில் சாலை விரிவாக்க பணிகள், மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொருக்குப்பேட்டை வியாசர்பாடி இடையே பக்கிங்ஹாம் கால்வை பகுதியிலிருந்து பழைய பாலம் அகற்றப்பட்டது. இதன் வாயிலாக ரயில்கள் தாமதமின்றி இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை ரயில்வே கோட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். லக்சம்பர்கில் சர்வதேச ஓபன் பேட்மிண்டன் தொடர் நடைபெற்றது. இதில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்தியா சார்பில் மேகனா பங்கேற்றார்.

0: 的谁呢？
1: திரைக்கானத்தில் தொடர்ந்து சந்திரமுகி திரைப்படத்திற்காக திப்பு, மாணிக்க விநாயகம், ராஜலட்சுமி ஆகியோர் பாடியுள்ள பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 8:42.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: இறைச்சிக்காக நம்ம செம்மறி ஆடுகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பணியாளர் வளர்க்கணும்னா சென்னை சிவப்பு நீங்கள் வளர்க்கலாம், ராமநாதபுரம் வெள்ளை அது நீங்கள் வளர்க்கலாம், அப்புறம் மேச்சேரி ஆடுகளை வளர்க்கலாம், வெம்பூர் ஆடுகளை வளர்க்கலாம், செவ்வாடுகளை வளர்க்கலாம். அதெல்லாம் நிறைய இறைச்சிகளை கொடுக்கக்கூடியது.
2: செம்மறி ஆட்டு இனங்களும் அவற்றின் உற்பத்தி பண்புகளும் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழி இன அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் கே. பிரேமவள்ளி அவர்களின் கருத்துக்கள்.
0: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: இந்நிகழ்ச்சியை மத்திய அலை 720 kHz கேட்டு பயன்பெறலாம். 100.1 MHz FM கோல்ட்

0: மாடுகளை வளர்க்கலாம். அதெல்லாம் வந்து நிறைய இறைச்சிகளை கொடுக்கக்கூடியது.
1: செம்மறியாட்டு இனங்களும் அவற்றின் உற்பத்தி பண்புகளும் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழியின அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் கே. பிரேமவள்ளி அவர்களின் கருத்துக்கள்.
2: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: இந்நிகழ்ச்சியை மத்திய அலை 720 kHz கேட்டு பயன்பெறலாம். 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் சென்னை 28 திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா பாடியுள்ள பாடல்

நேயர்கள் ரசித்து கொண்டிருக்கும் திரைகானத்தில் ரெண்டு திரைப்படத்திற்காக இமான் மாயா பாடியுள்ள பாடல்

0: திரைகானம் கேட்டீர்கள். மீண்டும் இணையலாம் இனிய பாடல்களுடன் 10:30 சுகமான ராகங்களில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9:00, ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் போனலா சங்கர பிரகாஷ் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவத்சலம் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் முதலில் பண்டுரீதி கொலு தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் ஹம்சநாதம், ஆதி தாளம்.

நேரம் 9:16:40. அரங்கிசை நிகழ்ச்சியில் போனலா சங்கர பிரகாஷ் அவர்களின் வேணை இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவத்சலம் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம்.

தொடர்ந்து இக்க நன்னு புரோபகுணா. பைரவி ராகத்தில் பல்லவி சேஷையர் இயற்றிய கீர்த்தனை ஆதிதாளம்.

நிறைவாக வேக நீவு வாணி. சுருட்டி ராகத்தில் ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் இயற்றிய ஜாவளி ரூபகதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை போனலா சங்கர பிரகாஷ் அவர்களின் வீணை இசை கேட்டோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவத்சலம் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: இனிய பாடல்களுடன் இணையும் நேரம் 100.1 MHz FM கோல்ட் வழங்கும் சுகமான ராகங்கள். ஜானி திரைப்படத்திற்காக ஜென்சி பாடியுள்ள பாடல்.

நேரம் 10:45. 10 நொடி. இனிய பாடல்களோடு இணைந்திருப்பது சுகமான ராகங்களில். அடுத்த பாடல் இதயத்தை திருடாதே திரைப்படத்திற்காக சித்ரா பாடியுள்ள பாடல்.

இனிய பாடல்களோடு இணைந்திருந்தோம். 100.1 MHz FM கோல்ட் வழங்கிய சுகமான ராகங்களில் மீண்டும் சுகமான ராகங்கள் நாளை காலை 10:30 ஒலிபரப்பாகும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நூறு புள்ளி ஒன்று மெகாஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் நாம் கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். திரைகானத்தில் முதல் பாடலாக ரெக்கர் திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் பாடியுள்ள பாடல்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: திரைகானத்தில் நிறைவான பாடலாக

0: நேரம் 12 மணி. ஆகாஷவாணி.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: வாழ்வின் நெறிகாட்ட வருகிறது குறள முதம்.

0: பல நல்ல நூல்களை கற்றிருந்தாலும் மனத்தால் நல்லவராக பழகுவது என்பது மாண்பு இல்லாதவர்களால் முடியாது. குறள் எண் 823 அதிகாரம் கூடா நட்பு.
1: பல நல்ல கற்ற கடைத்தும் மனம் நல்லர் ஆகுதல் மானார்க்கு அரிது.
0: பல நல்ல நூல்களை கற்றிருந்தாலும் மனத்தால் நல்லவராக பழகுவது என்பது மாண்பு இல்லாதவர்களால் முடியாது. குறள் எண் 823 அதிகாரம் கூடா நட்பு.
2: வாழ்வின் நெறிகாட்டியது குறளமுதம். நூறு புள்ளி 1 MHz FM கோல்டில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், சாய் கோவிந்த் விஜயராகவன் அவர்களின் மாண்டலின் இசை, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஜி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 முதல் 4 வரை திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5 அரங்கிசை, டாக்டர் ஆர் மகாலட்சுமி அவர்களின் பாட்டு கேட்கலாம், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், களக்காடு ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். ஆறு 5 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 சிறுவர் சோலை, சுதந்திர போராட்டத்தின் அறிவு சுடர் ரவீந்திரநாத் டாகூர், உரை வழங்குபவர் டெபோரால் தனிஷிதா, சங்கீதம் சந்தோஷம் ஜி டி தீக்ஷாவின் பாட்டு கேட்கலாம், நீதிக்கதைகள் சொல்பவர் ஹரிச்சரன், ஆரோக்கிய வாழ்க்கைக்கான வழி சிறுதானியங்கள், உரை வழங்குபவர் வெங்கட நாராயணன், 7:50, 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 8:45 முதல் 10:30 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம். 100.1 MHz FM கோல்டில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி கேட்கலாம் திரைகானம், காலத்தை வென்று நெஞ்சத்தில் நீங்கா இடம்பெற்ற பாடல்களுடன் உங்களுக்காக. உத்தமபுத்திரன் திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் P சுசீலா பாடியிருக்கும் பாடல்

நேரம் 12:14. 12:00. திரைக்கானத்தில் பாக பிரிவினை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி லீலா பாடியுள்ள பாடல்.

சாக்ஷி, எனக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கதா SMS வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப

0: சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்கை கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அதை நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
1: திரைக்கானத்தில் தொடர்ந்து மரகதம் திரைப்படத்திற்காக JP சந்திரபாபு, ஜமுனா ராணி ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

0: லக்ஷ்மி, எங்கேயாவது அசம்மா போறீங்களா?
1: இல்லையே.
0: அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா, அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைனா என்னங்க, அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: குங்குமம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

0: நேயர்கள் நெஞ்சோடு கலந்த பாடல்களுடன் உலா வந்தது திரைகானம். தொடர்வது தெலுங்கில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள் கேட்கலாம்.
1: மணி சமயம் 12:30, இப்போது தெலுங்கில் வார்த்தைகள்.

தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்திய பத்திரிகையாளர்கள் ஆனந்த் சுபர்ணா சர்மா ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக அந்நாட்டு ராணுவ தலைவர் ஜெனரல் அசிமி கோய்டா பதவியேற்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் இந்தியா இணைந்து நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசிய பகுதியில் உடனடியாக சண்டை நிறுத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஃபுஜிராக் பெட்ரோலியம் உற்பத்தி நிலையத்தில் ஈரான் நடத்திய தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசிய பகுதியில் அமைதியை கொண்டுவர இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிப்பதாக கூறியுள்ளது. சவுதி அரேபிய பிரதமர் முகமது பின் சல்மான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் ஷேக் முகமது பின் ஜயாதுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார். மேற்காசிய பாதுகாப்பு நிலைமை குறித்து இரு தலைவர்களும் பேச்சு நடத்தியுள்ளனர். ஜோர்டன் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளது. கத்தார், எகிப்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் ஈரான் நடத்தியுள்ள தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஐஐடி சென்னையின் தொழில்நுட்ப கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் நாட்டின் ஆராய்ச்சி கட்டமைப்பை மாற்றியமைப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். ஆராய்ச்சி பணிகள் என்பது முனைவர் பட்டம் பெறுவதற்கு மட்டுமின்றி சமூகத்திற்கு பயனளிக்கும் வகையில் அமைய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். புதுமை கண்டுபிடிப்புகளின் மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் கூறினார். இந்தியா ஜமைக்கா இடையேயான உறவுகள் வளர்ச்சியின் அடிப்படையில் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக ஜமைக்கா சென்றுள்ள அவர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் காமினா ஜான்சனுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளரிடம் பேசினார். இந்தியா ஜமைக்கா இடையே கலாச்சாரம், விளையாட்டு மற்றும் டிஜிட்டல் பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் பிலிப்பைன்ஸ் நாட்டு புலம்பெயர்ந்த பணியாளர்கள் துறை செயலர் திரு ஹான்ஸ்லியோவுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நலன் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தமிழக தேர்தலில் முதன்முறையாக அதிக அளவு சட்டப்பேரவை உறுப்பினர்களை கொண்ட தவேகா கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று அக்கட்சியின் தலைமையகத்தில் நடைபெறுகிறது. தவேகா தலைவர் திரு விஜய் இக்கூட்டத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படவுள்ளார். இந்த நடவடிக்கைக்கு பின்னர் அவர் ஆளுநரை சந்தித்து புதிய அரசை அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவார். கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது. முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பி வைத்துள்ளார். இதனையடுத்து காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திருவனந்தபுரத்தில் ஆலோசனை மேற்கொண்டு சட்டமன்ற கட்சித் தலைவரை தேர்ந்தெடுக்க உள்ளனர். பின்னர் ஐக்கிய ஜனநாயக முன்னணி உறுப்பினர்கள் ஆலோசனை நடத்திய பின் ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோரவுள்ளனர். ஓரிரு நாட்களில் புதிய அரசு பதவியேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வியட்நாம் அதிபர் டூ லாம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். புதுதில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் அவருக்கு நாளை அதிகாரப்பூர்வ வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிபர் டூ லாம் முதன்முறையாக இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வரும் நிலையில் வியட்நாம் அதிபரின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் செய்தி அறிக்கை. இந்தியாவைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் ஆனந்த் சுபர்ணா சர்மா மற்றும் ஜப்பானின் நட்டாலி ஒபிகோ ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த செய்தியாளர் பிரிவில் இவர்களுக்கு இவ்விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் ஊடகவியல் துறை மிகச்சிறந்த பத்திரிகையாளர்களுக்கு இந்த விருதினை வழங்கி கௌரவிக்கிறது. மாலி நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக அந்நாட்டு ராணுவ தலைவர் ஜெனரல் அசிமி

0: கோய்டா பதவி ஏற்றார். மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றனர். மாலி ராணுவப்படை கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக விமானப்படை தாக்குதல் நடத்த அண்டை நாடுகளுடனான நைஜர், பர்கினா பாசோவுடன் ஒருங்கிணைந்து செயல்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மூன்று நாடுகளும் பிரான்ஸ் நாட்டின் படைகளை வெளியேற்றி பாதுகாப்பு பணிக்காக ரஷ்ய படைகளை வரவழைத்துள்ளது. இருப்பினும் கிளர்ச்சியாளர்கள் இந்த மூன்று நாடுகளிலும் தொடர்ந்து தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றனர். கோடை விடுமுறையொட்டி தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பள்ளிகளுக்கான கோடை விடுமுறை மற்றும் இதமான காலநிலையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை கணிசமாக அதிகரித்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் கொடைக்கானலில் நிலவும் 15 முதல் 22 டிகிரி செல்சியஸ் வரையிலான குளுமையான காலநிலையை அனுபவிக்க அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். தூண்பாறை, குணா குகை, மோயர் சதுக்கம், பிரைன் பூங்கா, மன்னவனூர் சூழல் சுற்றுலா மற்றும் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஏரியில் படகு சவாரி மேற்கொண்டும் ஏரியை சுற்றி சைக்கிள் சவாரி மேற்கொண்டும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் இருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல ஈரான் தடை விதித்திருந்தது. எண்ணெய் மற்றும் சரக்கு கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதற்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்தை அறிவித்துள்ளார். இதனையடுத்து அப்பகுதியில் இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதல் தீவிரமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்காசிய பிரச்சினை அடுத்த ஆண்டு வரை நீடித்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $125 அதிகரிக்கக்கூடும் என்று சர்வதேச நிதியம் எச்சரித்துள்ளது. இந்த நிதியத்தின் மேலாண்மை இயக்குநர் கிறிஸ்டலினா செய்தியாளரிடம் இதனை தெரிவித்தார். தற்போது கச்சா எண்ணெய் பீப்பாய் $100 விற்பனை செய்யப்படும் நிலையில் மேற்காசிய பகுதியில் பதற்றம் நீடித்தால் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக கிறிஸ்டலினா கூறினார். ஐநாவின் அடுத்த பொதுச் செயலாளராக மகளிர் ஒருவர் பதவியேற்பதற்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று சீனா தெரிவித்துள்ளது. ஐநா மனித உரிமை ஆணையர் மிஷல், ஐநா வர்த்தக மேம்பாட்டு அமைப்பின் தலைமை செயலாளர் ரெபக்கா ஆகிய இரண்டு மகளிர் உட்பட 4 பேர் ஐநா பொதுச் செயலாளர் பதவிக்காக போட்டியிடுகின்றனர். ஐநாவின் 80 ஆண்டுகால வரலாற்றில் பொதுச் செயலாளர் பதவிக்கு இதுவரை மகளிர் யாரும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் 61 பேர் காயமடைந்ததாக சீன அரசு தெரிவித்துள்ளது. 480க்கும் மேற்பட்டோர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பட்டாசு ஆலைக்கு அருகே உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொள்ள சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி அரசு மாநிலங்களவை உறுப்பினர்கள் மீது தவறான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராகவ் சட்டா, ஆம் ஆத்மியில் இருந்து பிஜேபியை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் மீது பஞ்சாப் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெற உள்ள இப்போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டிகள் இன்று மும்பை ஈஸ்ட் பெங்கால் அணிகள் மோதுகின்றன. மும்பையில் இப்போட்டி 7:30 நடைபெறவுள்ளது. டும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சந்தீப்தி சிங் ராவ், மதுருமே சவத் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி தில்லியில் 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்திய பத்திரிகையாளர்கள் ஆனந்த், சுபர்ணா சர்மா ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக அந்நாட்டு ராணுவ தலைவர் ஜெனரல் அசிமி கோய்டா பதவியேற்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: ஆகாஷவாணி நேரம் 12:50. 100.1 MHz FM கோல்டில் மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். பகத்சிங் இயற்றிய பாடலை பாடியுள்ளவர் வாணி ஜெயராம், பாடலுக்கு இசையல் வைத்தியநாதன்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். மீண்டும் மெல்லிசை பாடல்களை நாளை மதியம் 12:50 கேட்கலாம். தொடர்வது ஹிந்தியில் செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லி அஞ்சல்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं कनकलता। प्रधानमंत्री

0: மேடம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: 100.1 MHz எஃப்எம் கோல்டு வழங்கும் இசை மலர் நிகழ்ச்சியில் இன்று சாய் கோவிந்த் விஜயராகவன் அவர்களின் மாண்டலின் இசை கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஜி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம், சித்தி விநாயகம், முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, சண்முகப்பிரியா ராகம், ரூபக தாளம்.

நேரம் 1:26:32. இசை மலரில் சாய் கோவிந்த் விஜயராகவன் அவர்களின் மாண்டலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஜி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து சால கள்ளலாடு, தியாகராஜர் கீர்த்தனை, ஆரபி ராகம், ஆதி தாளம்.

இதுவரை இசைமலரில் சாய் கோவிந்த் விஜயராகவன் அவர்களின் மாண்டலின் இசை கேட்டீர்கள். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஜி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: திரைகானம் கேட்கலாம். அச்சாணி திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், P. சுசீலா பாடிய பாடல்.

அடுத்த வாரிசு திரைப்படத்திற்காக ஒழித்த பாடலை பாடியோர் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா. எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் தாய் வீடு திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி குரலில்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் வெள்ளை ரோஜா திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி குரல்களில்

0: இது ஆள் புடிக்குது, ரெண்டு தோல் துடிக்குது, மனம் துடி துடிக்குது.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 seconds வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: நேரம் இப்பொழுது 3 மணி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டு. தொடர்ந்து ஒலிக்க வரும் திரைகானத்தில் அடுத்து வரும் பாடல் மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில், அடுத்தடுத்து ஆல்பர்ட் திரைப்படத்திற்காக.

0: சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்க கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்க கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம். அடுத்து ஒழிக்க வரும் பாடல் விடுதலை திரைப்படத்திற்காக பாடலை பாடியிருப்போர் SP பாலசுப்ரமணியம், சந்திரபோஸ் குழுவினர்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தின் நிறைவாக ஒலிக்க வரும் பாடல், கிளிஞ்சல்கள் திரைப்படத்திற்காக பாடலை பாடியிருப்போர் கல்யாண், எஸ் ஜானகி.

தேநீர் நேரத்தில் கேட்கலாம். நிலவை மலரிய திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

0: और अब समय हो रहा है आपसे अनुमति लेने का, तो श्रोताओं दीजिए इजाजत विशाल शर्मा और अभिषेक मुखोपाध्याय को परिक्रमा कार्यक्रम यहीं संपन्न करने की।
1: नमस्कार।
0: नमस्कार।
2: நேரம் இப்பொழுது 5 மணி.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
2: அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் டாக்டர் ஆர் மகாலட்சுமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், களக்காடு ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சரணம் பவானி என தொடங்கும் புரந்தரதாசர் தேவர்நாமா, கம்பீரநாட்டை ராகம் ஆதிதாளம்.

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் ஆர் மகாலட்சுமி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், களக்காடு ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து தாயே ஏழைப்பால் என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், பைரவி ராகம், ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இனி இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 சிறுவர் சோலை, சுதந்திர போராட்டத்தின் அறிவு சுடர் ரவீந்திரநாத் தாகூர் உரை வழங்குபவர் டெபோரல் தனிஷிதா, சங்கீதம் சந்தோஷம் ஜி டி தீக்ஷாவின் பாட்டு, நீதி கதைகள் சொல்பவர் ஹரிச்சரண், ஆரோக்கிய வாழ்க்கைக்கான வழி சிறுதானியங்கள் உரை வழங்குபவர் வெங்கடநாராயணன். 7:50 8:10 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மன்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 திரைகாணம். எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம், அம்ஜத் அலிகான் அவர்களின் சரோடிசை, இந்திராணி சென் அவர்களின் பாட்டு, அதிகாலை 4:10 பொங்குமங்கலம், வள்ளலார் நகர் யுஇ பழனிவேல் அவர்களின் நாகஸ்வர இசை, குடியாத்தம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:25 திரை இசை, 7:30 ஆட்சவேரி செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, டிவிஎஸ் மகாதேவன் அவர்களின் பாட்டு, மதுரை எம் விஜயகணேஷ் அவர்கள் வயலின், பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லேப்பூ தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, ஆரோகணா சிறுகதை வழங்குபவர் ஸ்ரீமதி முல்லப்புடி ரமாதேவி அவர்கள், பகல் 12:00 திரைகாணம், 12:50 மெல்லிசை. பகல் 1:10 இசைமலர் நந்தினி ஸ்ரீராம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம், 2:30 லயவின்யாசம் சாலவாக்கம் எஸ் வி ரகுராமன் அவர்களின் தவில் இசை மிஸ்ர சாப்பு தாளம், 2:45 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் இசமயம் தெலுங்கு நிகழ்ச்சி சித்ர கீதாலு, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஜ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை அஸ்வத் நாராயணன் அவர்களின் பாட்டு, கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், ரிமம்பரிங் தாகூர்ஸ் ரேடியன்ஸ் உரை வழங்குபவர் ஆரோஹி சௌத்ரி, லாஃபர் நேச்சர்ஸ் பெஸ்ட் மெடிசன் உரை வழங்குபவர் சகினா தெஹர், பீட் த கிளாக் ஓனிவர் சக்சஸ் கேத்ரின் ஜோபி வழங்கும் உரை, 7:50 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சா கவிஷேகை,

பத்து பத்துக்கு விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: நேரம் இப்பொழுது 6:10:15. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டு. திரை இசை கேட்கலாம். மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடிய பாடல்.
3: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்.

0: திரைசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: இயம் ஆகாஷவாணி. சம்பிரதி வார்த்தாஹ ஸ்ரூயந்தாம் பிரவாசகஹ புனித த்ரிபாடி. ஆதவ் முக்கிய வார்த்தாஹ. விதானசபா நிர்வாச்சனஸ்ய பரிணாமானாம் கோஷணானந்தரம் பஷ்சிம் வங்க தமிழ்நாடு கேரளம் பிரதேசேஷு ச சர்வகாரஸ்ய நிர்மாணார்த்தம் ராஜநைதிக க்ரியாகலாபானி ஆரபந்தே. பாஜபேதி தலஸ்ய வரிஷ்டஹ நேதா அமித ஷாஹ பஷ்சிம் பங்கால ராஜ்யஸ்ய கேந்திரிய மந்திரி ஜேபி நட்டா ச அசம் ராஜ்யஸ்ய கேந்திரிய பர்யவேக்ஷகத்வேன நியுக்தௌ ஸ்தஹ. பிஹார ராஜ்யஸ்ய மந்திரிமண்டலஸ்ய விஸ்தாரஹ மை மாசஸ்ய சப்தமே தினாங்கே பவிஷ்யதி. பிரதானமந்திரி நரேந்திர மோடி ச அஸ்மின் கார்யக்ரமே பாகம் கிரஹிஷ்யதி. பிரதானமந்திரி நரேந்திர மோடி UAE இத்யஸ்ய ஃபுஜைரா க்ஷேத்ரே ஆக்ரமணஸ்ய நிந்தாம் அகரோத் யத்ர த்ரயஹ பாரதீய நாகரிகாஹ வ்ரணிதாஹ அபவன். சம்பூர்ணே பஷ்சிம ஏஷியா தேசே சாந்திம் ஸ்திரதாம் ச புனஹ ஸ்தாபயிதும் சம்வாதஸ்ய கூட்டநீதேஷ்ச ஆஹ்வானம் அபி அகரோத். அமெரிக்கா ஈரான் தேசௌ கல்ஃப் க்ஷேத்ரே நூதனானி ஆக்ரமணானி ஆரபதாம் யத்ர உபௌ பக்ஷௌ ஹோர்முஜ் ஜலசந்திம் நியந்த்ரயிதும் சங்கர்ஷரதௌ ஸ்தஹ. அபி ச IPL கிரிக்கெட் கிரீடாயாம் தில்லி கேபிட்டல்ஸ் இதி தலம் தில்லி நகரே சென்னை சூப்பர் கிங்ஸ் இத்தியேதம் விருத்ய க்ரீடிஷ்யதி. அத வார்த்தாஹ விஸ்தரேண. விதானசபா நிர்வாச்சனானாம் பரிணாமானாம் கோஷணாயாஹ அனந்தரம் தமிழ்நாடு கேரளம் ராஜ்யயோஹ சர்வகாரஸ்ய நிர்மாணார்த்தம் ராஜநைதிக பிரக்ரியாஹ ஆரப்தாஹ சந்தி. தமிழ்நாடு ராஜ்ய அபிநேத்ரிதஹ ராஜநேதா ரூபேண பரிவர்த்திதஹ சி ஜோசெஃப் விஜயஸ்ய தமிழக வெற்றி கஜகம் TVK இத்தியனேன தலேன அஷ்டோத்தரைக சதாசனானி ஜித்வா ராஜ்ய பிரஹத்தம தலத்வேன உத்பூதமஸ்தி. தலசிய நிர்வாச்சனே பிரபல பிரதர்சனஸ்யானந்தரம் நவ நிர்வாச்சிதாஹ TVKதி தலசிய விதாயகாஹ சென்னை நகரஸ்ய சமீபே பனாயூரே தலசிய முக்யாலயே உபவேஷனே ஸ்ரீ விஜயாய ஔபச்சாரிக ரூபேண ஸ்வநேதா ரூபேண சிதவந்தஹ. பூர்வ முக்கியமந்திரி MK ஸ்டாலின் இத்யேஷஹ ராஜ்யபாலாய ஸ்வத்யாக பத்ரம் சமர்ப்பிதவான். கேரள ராஜ்ய காங்கிரஸ் நேத்ருத்வே UDF தலசமூஹ சர்வகார நிர்மாணாய அனௌபச்சாரிக சர்ச்சாம் குர்வன் அஸ்தி. கேரளஸ்ய சத்வாரிம்ஷததிகைக சத விதானசபா க்ஷேத்ரேஷு த்வயதிகைக சத க்ஷேத்ரேஷு அத்புதம் விஜயம் பிராப்ய காங்கிரஸ் நேத்ருத்வே UDF தலசமூஹ விதாயக தலசிய சபாயாஹ அனந்தரம் மந்திரிமண்டலஸ்ய நிர்மாணார்த்தம் ராஜ்யபாலேன சஹ மேலனம் கரிஷ்யதி. பாஜபேதி தலேன தலசிய வரிஷ்ட நேதா கேந்திரிய மந்திரி ச அமித ஷாஹ பஷ்சிம் பங்கால ராஜ்யே விதாயகானாம் உபவேஷனே விதாயக தல பிரமுகஸ்ய நிர்வாச்சனாய கேந்திரிய பர்யவேக்ஷக ரூபேண நியுக்தஹ. ஒடிசா ராஜ்யஸ்ய முக்கியமந்திரி மோகன சரண மாஜி ராஜ்யஸ்ய கேந்திரிய சஹ பர்யவேக்ஷக ரூபேண நியுக்தஹ அஸ்தி. கேந்திரிய மந்திரி JP நட்டாஹ அசம் ராஜ்ய விதாயக தலசிய நேதிருத்வ நிர்வாச்சனாய கேந்திரிய பர்யவேக்ஷக ரூபேண நியுக்தஹ அஸ்தி. சஹைவ ஹரியானா ராஜ்யஸ்ய முக்கியமந்திரி நாயப் சிங்ஹ சைனி ராஜ்யஸ்ய கேந்திரிய சஹ பர்யவேக்ஷக ரூபேண நியுக்தஹ அஸ்தி. ஏதானி நாமானி பாஜ்பா சம்சதீய கேந்திரிய பர்யவேக்ஷக மண்டலேன அனுமோதிதானி சந்தி. முக்கியமந்திரி சம்ராட் சௌத்ரி வர்யஸ்ய நேதிருத்வே பிஹார ராஜ்யஸ்ய மந்திரிமண்டலஸ்ய மை மாசஸ்ய சப்தமே தினாங்கே மஹத்வபூர்ணஹ விஸ்தாரஹ பவிஷ்யதி. பாஜபேதி தலசிய ராஜ்யாத்யக்ஷஹ சஞ்சய சராவகிஹ அவதத் யத் சபத கிரஹண சமாரோஹே

0: Chief Minister Mamata Banerjee has refused to step down from the post of Chief Minister and declared that she would not resign in the wake of recent election results because she believed that the votes were looted by force and the entire voting process was rigged. Speaking to reporters in Kolkata today, she expressed determination. Her party have not lost. Petroleum and Natural Gas Hardeep Singh Puri today met Member House of Representatives and Chairperson, Liberal Democratic Party of Japan, Takayuki Kobayashi in New Delhi. In a social media post, Mr. Puri said that they discussed strengthening India-Japan strategic partnership, enhancing cooperation for a secure and sustainable energy future, and exploring new avenues of collaboration in the shipbuilding sector. The minister said that as India advances on its ambitious path towards energy self-sufficiency, there are significant opportunities for mutually beneficial partnerships. The Delhi High Court today said it will appoint senior lawyers as ME Curae to represent AAP leaders Arvind Kejriwal, Manish Sisodia and Durgesh Pathak in the CBI case against their discharge in the liquor policy case. In IPL cricket, Delhi Capitals will face Chennai Super Kings at Arun Jaitley Stadium in Delhi today. The match will begin at 7:30 this evening. And that is the end of this news bulletin.
1: நேரம் இப்பொழுது 7:10.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்ட் 100.1.
3: சிறுவர் சோலை, இது சிறுவர்களுக்கான இனிய நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு போலாமா?
4: சுதந்திர போராட்டத்தின் அறிவு சுடர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் பற்றிய உரை வழங்க வந்திருக்காங்க பி. தேபரால் தனிஷ்தா.
5: ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் 1861 மே 7 கல்கத்தாவில் பிறந்தார். இவரது தந்தை பெயர் தேவேந்திரநாத் தாகூர் மற்றும் தாயார் பெயர் சாரதா தேவி. இவர் 9வது மகனாக பிறந்தார். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஒரு கவிஞர், தத்துவ ஞானி, இசை அமைப்பாளர், ஓவியர், சுதந்திர போராட்ட வீரர், நாடக ஆசிரியர், எழுத்தாளர் மற்றும் ஒரு கல்வியாளரும் ஆவார். இவர் இந்திய கலாச்சாரத்தின் அடையாளமாக திகழ்ந்தார். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஓரியண்டல் செமினரி பள்ளியில் தனது ஆரம்ப கல்வியை தொடங்கினார். ஆனால் அவருக்கு பாரம்பரிய கல்வி முறை பிடிக்காததால் வீட்டிலேயே ஆசிரியரை வரவழைத்து கல்வி பயின்றார். அதன் பிறகு 1873 பிப்ரவரி 14 இவரது தந்தையுடன் கல்கத்தாவை விட்டு புறப்பட்டு இந்தியாவில் பல மாதங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அதன் பிறகு வீட்டிலேயே வானியல், அறிவியல் மற்றும் சமஸ்கிருதம் ஆகிய பாடங்களையும் படித்தார். அது மட்டுமில்லாமல் காளிதாசரின் மரபார்ந்த கவிதைகளையும் ஆர்வத்துடன் கற்றார். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இளம் வயதிலேயே கவிதை எழுதுவதில் அதிகம் நாட்டம் கொண்டவராக இருந்தார். ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் முதல் கவிதை புத்தகத்தை 1878 வெளியிடப்பட்டது. அதன் பிறகு ஒரு கவிஞராகவும் எழுத்தாளராகவும் தனது வாழ்க்கையை தொடங்கினார். ரவீந்திரநாத் தாகூர் படைப்புகளில் கவிதைகள், நாவல்கள், சிறுகதைகள், நாடகங்கள், ஓவியங்கள் மற்றும் இசை அடங்கும். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் 1884 கோரிஹோ கமல் என்ற கவிதை தொகுப்பை எழுதினார். மேலும் அவர் ராஜாஹோ ராணி மற்றும் விசர்ஜன் என்ற நாடகங்களையும் எழுதினார். 1893-1900 தாகூர் அவர்கள் 7 கவிதை தொகுதிகளான சொன்னார் தொரி மற்றும் கனி

0: போன்றவற்றை எழுதியுள்ளார். 1901 ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் பங்கதர்ஷ என்ற இதழின் ஆசிரியர் ஆனார். பழைய இந்திய ஆசிரம முறை அடிப்படையில் அவர் சாந்தி நிகேதனில் போல்பூர் பிரம்மசாரி ஆசிரமம் என்றொரு பள்ளியை துவங்கினார். தாகூர் அவர்கள் இயற்றிய கவிதைகள் தொகுப்பான ஸ்மரன் என்ற படைப்பை அவரது மனைவிக்காக அர்ப்பணித்தார். 1909 ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கீதாஞ்சலி என்னும் நூலை எழுதத் தொடங்கினார். 1912 லண்டன் பயணத்தின் போது அவர் கீதாஞ்சலியிலிருந்து சில கவிதைகள் மற்றும் பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். 1912 லண்டனில் உள்ள இந்திய சமூகத்தின் ஒரு வரையறுக்கப்பட்ட பதிப்பில் கீதாஞ்சலி வெளியிட்ட போது தாகூர் அவர்கள் அதற்கு முன்னுரை எழுதினார். 1913 ரவீந்திரநாத் தாகூரின் கீதாஞ்சலிக்கு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இவர் இயற்றிய ரவீந்திர சங்கீத் நியதில் உள்ள இரண்டு பாடல்களான ஜனகணமன மற்றும் அமர் சோனார் இந்தியா மற்றும் வங்காளத்தின் தேசிய கீதங்களாக உள்ளது. 1919 நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை தொடர்ந்து தாகூர் அவர்கள் ஆங்கிலேய ஜார்ஜ் மன்னர் அவர்கள் வழங்கிய சர் என்னும் வீரப்பட்டத்தை துறந்தார். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஒரு படைப்பாக்க மேதையாக மட்டுமல்லாமல் மேற்கத்திய கலாச்சாரத்தையும் குறிப்பாக மேற்கத்திய கவிதைகள் மற்றும் அறிவியலில் மிகவும் அறிவுடையவராகவும் திகழ்ந்தார். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கல்கத்தாவில் உள்ள தனது மூதாதையர் வீட்டில் 1941 ஆகஸ்ட் 7 அன்று இவ்வுலகை விட்டு மறைந்தார்.
1: இதுவரை சுதந்திர போராட்டத்தின் அறிவு சுடர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் பற்றிய உரை வழங்கினார் பி. தேபரால் தனிஷ்தா. சங்கீதம் சந்தோஷம் பகுதியில நமக்காக பாடல்களை பாட வந்திருக்காங்க ஜி. டி. தீக்ஷா.
2: பாடல் விஷமக்கார பிள்ளையார், ராகம் செஞ்சுரிட்டி, தாளம் ஆதி.
3: விஷமக்கார பிள்ளையார், பொல்லாத விஷமக்கார பிள்ளையார், விஷமக்கார பிள்ளையார், பொல்லாத விஷமக்கார பிள்ளையார். வேடிக்கையை பார்த்து பாடி வித விதமாயாட்டம்மாடி, நாழிக்கொரு லீலை செய்யும் நாயகர் விநாயகராம். விஷமக்கார பிள்ளையார், பொல்லாத விஷமக்கார பிள்ளையார். வேடிக்கையை பாட்டு பாடி வித விதமாயாட்டம்மாடி, நாழிக்கொரு லீலை செய்யும் நாயகன் விநாயகராம். விஷமக்கார பிள்ளையார், பொல்லாத விஷமக்கார பிள்ளையார். அரச மரத்தடியினிலே அவர் அதிசயம் பல புரிவார். அரச மரத்தடியினிலே அவர் அதிசயம் பல புரிவார். அதிசயம் பல புரிந்து அங்கு வரும் மாணவரை வம்பு கிழுப்பார். அதிசயம் பல புரிந்து அங்கு வரும் மாணவரை வம்பு கிழுப்பார். பரீட்சையிலே பாஸ் செய்ய வேண்டுமென்று வேண்டிக் கொண்டால், பரீட்சையிலே பாஸ் செய்ய வேண்டுமென்று வேண்டிக் கொண்டால், 108 தொப்புக்கரணம் போட சொல்லும் பொல்லாப்பில் விஷமக்கார பிள்ளையார், பொல்லாத விஷமக்கார பிள்ளையார். விஷமக்கார பிள்ளையார், பொல்லாத விஷமக்கார பிள்ளையார். அரச மரத்தடியினிலே அவர் அதிசயம் பல புரிவார். அதிசயம் பல புரிந்து அங்கு வரும் மாணவரை வம்பு கிழுப்பார். பரீட்சையிலே பாஸ் செய்ய வேண்டுமென்று வேண்டிக் கொண்டால், 108 தொப்புக்கரணம் போட சொல்லும் பொல்லாப்பி

விஷமக்கார பிள்ளையார் சனீஸ்வரர் பீடியில் தப்ப அவர் சாதுரியமாய் திட்டம் வகுத்தார். சனீஸ்வரர் பீடியில் தப்ப அவர் சாதுரியமாய் திட்டம் வகுத்தார். ஜாலமாய் சனீஸ்வரனை தன் முதுகில் நாளை என்று எழுத சொன்னார். ஜாலமாய் சனீஸ்வரனையே தன் முதுகில் நாளை என்று எழுத சொன்னார். அவர் பிடிக்க வரும் பொழுதெல்லாம் அவர் பிடிக்க வரும் பொழுதெல்லாம் எழுதியதை படிக்க சொல்லி நாளை நாளை நாளை என்று சொல்லி என் அழுவிடுவார் விஷமக்கார பிள்ளையார், பொல்லாத விஷமக்கார பிள்ளையார். சனீஸ்வரர் பீடியில் தப்ப அவர் சாதுரியமாய் திட்டம் வகுத்தார். ஜாலமாய் சனீஸ்வரனையே தன் முதுகில் நாளை என்று எழுத சொன்னார். அவர் பிடிக்க வரும் பொழுதெல்லாம் எழுதியதை படிக்க சொல்லி நாளை நாளை நாளை என்று சொல்லி என் அழுவிடுவார் விஷமக்கார பிள்ளையார், பொல்லாத விஷமக்கார பிள்ளையார். விநாயகர் சதுர்த்தி நிலே அவர் குடையோடு வந்தமர்வார். விநாயகர் சதுர்த்தி நிலே அவர் குடையோடு வந்தமர்வார். கொழுக்கட்டு எங்கே என்பார், கொண்டு வந்தால் வடை பாயசம் எங்கே என்பார். கொழுக்கட்டு எங்கே என்பார், கொண்டு வந்தால் வடை பாயசம் எங்கே என்பார். அப்பமாவல் பொறி சுண்டல் அத்தனையும் தந்த பின்னே சந்தோஷமாய் எலி மீது ஏறி செல்லும் செல்லப்பி விஷமக்கார பிள்ளையார், பொல்லாத விஷமக்கார பிள்ளையார். விநாயகர் சதுர்த்தி நிலே அவர் குடையோடு வந்தமர்வார். கொழுக்கட்டு எங்கே என்பார், கொண்டு வந்தால் வடை பாயசம் எங்கே என்பார். அப்பமாவல் பொறி சுண்டல் அத்தனையும் தந்த பின்னே சந்தோஷமாய் எலி மீது ஏறி செல்லும் செல்ல பிள்ளை விஷமக்கார பிள்ளையார், பொல்லாத விஷமக்கார பிள்ளையார். விஷம

வாய் மகாலட்சுமி, வரங்களை அருள்வாய் வரலட்சுமி, சௌக்கியங்கள் தருவாய் சௌபாக்கியலட்சுமி, அனுகிரகம் தருவாய் கிரகலட்சுமி, மங்களம் தருவாய் மகா

போதே ஆண்டியாக பழனியில் நின்றாள். ஆண்டவனே அலங்காரனே அண்டமெலாம் பலமும் வந்தாய், அடியார்கள் காணும் போதே ஆண்டியாக பழனியில் நின்றாள். அப்பனுக்கு உபதேசித்து அருமை குருநாதனுமானாய், அப்பனுக்கு உபதேசித்து அரு

0: நமக்காக பாடல்களை பாடினார் ஜி டி தீக்ஷா. நமக்காக நீதி கதைகள் வழங்க வந்திருக்காரு ஏ அரிசரண்.
1: சுண்டராபுரம் எனும் ஒரு ஊரில் கண்டன் எனும் ஒரு வியாபாரி இருந்தார். அவருக்கு ராமு எனும் ஒரு மகன் இருந்தார். ராமு அந்த ஊரில் உள்ள நடுநிலை பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்தார். கண்டன் அருகில் உள்ள ஒரு நகரத்தில் கடை ஒன்று நடத்தி வந்தார். தினமும் காலையில் அந்நகரத்துக்கு சென்று கடையை திரண்டு வியாபாரத்தை பார்த்து விட்டு 9 மணிக்கு மேல்தான் வீடு திரும்புவார். அவரது கடையில் விவசாயத்துக்கு தேவையான உரங்கள், பூச்சி மருந்துகள் போன்றவை விற்பனையாகும். ராமு நல்ல மாணவனாய் மட்டும் இல்லாமல் அவள் அம்மாவுக்கு வீட்டில் எல்லா உணவையுமே செய்வாள். அது மட்டுமல்லாமல் அந்த ஊரில் உள்ள வயதானவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தன்னால் இயன்ற உதவிகள் செய்வாள். ராமுவின் செயல்களினால் அவள் பெற்றோர்களுக்கும் அந்த ஊரில் நல்ல பெயர் இருந்தது. ஒரு முறை அவர்கள் ஊரில் ஒரு விவசாயி தன் நிலத்தில் தண்ணீர் தேவைக்காக ஒரு ஆத்துளை கிணறு போட்டார். தண்ணீர் கிடைக்காததால் அதனை அப்படியே விட்டுவிட்டு அடுத்த இடத்திற்கு சென்று நிலத்தை துளையிட்டார். முன்பு துளை போட்ட இடத்தை மூடாமல் விட்டுவிட்டார். அந்த இடத்தில் மரங்களும் இருந்ததால் நடந்து வருவோர் சற்று அமர்ந்து செல்ல பெரிய கற்களும் வைத்திருப்பர். இதனால் அந்த விவசாயியின் தோட்டத்து வழியில் எப்பொழுதும் ஆட்கள் நடமாட்டமாகவே இருக்கும். ராமுவை போலவே நிறைய மாணவர்கள் அவருடைய தோட்ட வழியாகத்தான் பள்ளிக்கு செல்வர். அவர்கள் இந்த ஆள் துளைகிறது திறந்திருப்படை பாட்டுவிட்டு விவசாயிதம் சென்று, ஐயா, நீங்கள் தண்ணிற்காக நிலத்தில் துளையிட்டு விட்டு அப்படியே திறந்து போட்டுவிட்டு வந்து விட்டீர்கள், தயவு செய்து அதை மூடிவிடுங்கள் என்று கேட்டனர். அவர் நல்லவர்தான் என்றாலும் போவோர் வருவோர் சொல்லி நாம் கேற்படா எல்லும் மனப்பான்மையால் அதை காதில் போட்டு கொள்ளவில்லை. இப்படி இருக்கையில் ஒரு நாள் ஒரு அம்மா தன் குழந்தையை எடுத்துக்கொண்டு அந்த வழியாக வந்து கொண்டிருந்தார். அன்று நல்ல வெயில். வந்தவர் ஒரு மர நிழலில் சிறிது நேரம் களைப்புற்று குழந்தையுடன் அருகில் இருந்த ஒரு கல்லில் மேல் உட்கார்ந்து விட்டார். அந்த வெயிலுக்கு மரநிழல் சுகமாக இருந்தது. தன்னுடைய குழந்தையை அப்படியே தன் உடல் மீது சாய்த்து கொண்டு கல்லை மூடியவர் அசண்டு தூங்கிவிட்டார். அந்த பெண்ணின் மடியிலிருந்த குழந்தை மெல்ல இறங்கி அந்த மண்ணின் மீது தவழ்ந்தவாறு நடக்க ஆரம்பித்து விட்டது. அந்த குழந்தை நடந்து வந்த வழியில் அருகேதால் அந்த விவசாயி போட்டிருந்த ஆள் துளைகிழறி இருந்தது. அந்த குழந்தை திறந்திருந்த அந்த துளையில் மெல்ல கால்களை விட்டு விளையாடியது. இதை எதுவும் அறையாட அந்த பெண் நல்ல தூக்கத்திற்கு செல்ல ஆரம்பித்து விட்டாள். திடீரென ஒரு கூக்குரல் எழுந்து திடுக்கிட்டு விட்ட அந்த பெண் தூரத்தில் ஒரு பையன் கீழே படுத்து கிடைப்படியும் எடையோ பிடித்தவாறு கட்டி கொண்டிருப்படியும் பார்த்தாள். திடீரென நினைவு வந்தவளாய் தன் குழந்தையை தேட அது காணாமல் அந்த பயலின் அருகில் ஓடி போய் பார்த்தவர்களுக்கு மூச்சை நின்று வைத்தது போல இருந்தது. தன்னுடைய குழந்தையின் முக்கால்வாசி உடல் அந்த குழியில் உள்ளே இருக்க கழுத்தை மட்டும் அந்த பையன் பிடித்து சத்தம் போட்டு கொண்டிருந்தார். அந்த பெண்ணும் உடவி உடவி என்று கூச்சலித்துக் கொண்டு அந்த பையனுடன் சேர்ந்து தாலு தன் குழந்தையை பிடித்து கொண்டார். அதற்குள் சத்தம் கேட்டு அந்த

குடியமர்ந்தாய், வளமான வாழ்வை தந்து வானுலகை காத்திடுவாய். வளமான வாழ்வை தந்து வானுலகை காத்திடுவாய். வள்ளி தெய்வனையுடன் தணிகையிலே குடியமர்

0: வழியாக செல்ற அனைவரும் வந்துவிட்டனர். பின் அங்கிருந்த அனைவரும் சுற்றிலும் உள்ள மண்ணை வெள்ளை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தையை வெளியே எடுத்தனர். நெடுநேரம் குழந்தையின் கழுத்தை பிடித்திருந்ததால் அந்த குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்க நிலைக்கு போயிருந்தது. உடனே குழந்தையை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். குழந்தை நல்லபடியாக பிடித்து கொண்டனர். எல்லோரும் அந்த விவசாயிடம் சென்று, உங்களால் ஒரு குழந்தை இறந்திருக்கும், இந்த பயனால் தான் உயிர் தப்பித்தது என்று சொன்னார்கள். அந்த விவசாயி, தம்பி, அன்று நீங்கள் எல்லாம் சொன்ன போடு நான் கேட்கவில்லை, என்னை மறைத்துக் கொள்ளு என்றாள். ராமு, ஐயா, நீங்கள் பெரியவர்கள், என்னிடமெல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டாம். நான் என் தன்னைக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு அந்த வழியாக வந்து கொண்டிருந்தேன். ஒரு குழந்தை தனியாக வருவடி தூரத்தில் இருந்து நான் பாட்டு விட்டேன். அப்புறம்தான் எனக்கு ஞாபகம் வந்தது, இங்கு ஒரு குழி இருக்குமே என்று ஓடி வந்தேன். அதற்குள் குழந்தை அந்த குழிக்குள் காலை விட்டு விட்டது. உடனே ஓடி வந்து அதை பிடிக்க முயல்வதற்குள் உடல் உள்ளே இறங்க ஆரம்பித்து விட்டது. வேற வழி இல்லாமல் கழுத்தை என் கரத்தோடு இருக பற்றி அப்படியே படுத்துக்கொண்டு சத்தம் போட்டேன். நல்ல வேலை அதற்குள் அந்த குழந்தையின் அம்மாவும் வந்ததால் நல்லதாக போயிற்று என்று கூறினார். அந்த ஊர் மக்கள் இன்றும் ராமுவின் அந்த பெரும் உணவியை பற்றி உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
1: இதுவரை நமக்காக நீதி கதைகள் வழங்கியவர் ஏ அரிசரன். ஆரோக்கிய வாழ்க்கைக்கான வழி சிறுதானியங்கள். உரை வழங்க வந்திருக்காரு ஆர். வெங்கட நாராயணன்.
2: நம் முன்னோர்களால் ஆதிகாலத்திலிருந்தே உண்ணப்பட்டு வந்த ஆரோக்கியமான உணவில் முதல் இடத்தை பிடிப்பவை சிறுதானிய வகைகளான குதிரைவாளி, கேழ்வரகு, திணை, வரகு, சாமை, கம்பு, பனிவரகு, சோளம் போன்றவைதான். அதிக சத்துக்களுடன் நிறைய மருத்துவ குணங்களையும் உள்ளடங்கியது சிறுதானியங்கள். இந்தியாவின் பாரம்பரியமிக்க சிறுதானிய வகைகளை 2023 ஆண்டு சிறுதானியங்களுக்கான சர்வதேச ஆண்டாக ஐநா அறிவித்திருக்கிறது. உடலுக்கு நல்லது என்று பல உணவு வகைகளை பயன்படுத்தும் நாம் சிறுதானிய உணவுகளை உண்பதை காலப்போக்கில் மறந்துவிட்டோம். ஆரோக்கியத்தை பேணுவதற்கு தேவையான அனைத்து சத்துக்களும் சிறுதானியங்களில் உள்ளன. சிறுதானியங்களில் நார்ச்சத்து, கால்சியம், இரும்பு, பாஸ்பரஸ் போன்ற தாது உப்புக்கள் அதிகமாக காணப்படுவதால் நாம் உண்ணும்போது நம் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது. சிறுதானியங்களில் சத்துக்களுடன் பல மருத்துவ குணம் கொண்ட நுண்ணுயிர் எதிர்ப்பு வேதிப்பொருட்களும் ஆக்சிஜன் ஏற்ற எதிர்ப்பொருட்களும் உள்ளன. சிறுதானியங்களில் உள்ள கிளைசிமிக் மாவுச்சத்து மெதுவாக செரிமானமாவதால் சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த உணவு ஆகும். சிறுதானியங்களில் உள்ள லிக்னின் என்ற பொருள் மருத்துவ குணம் உடையது. இது குடல் சுத்தமாவதற்கு மிகவும் உதவுகிறது. மாதவிடாய் பிரச்சனை, இதய நோய், இரத்த அழுத்தம் போன்றவற்றை சீராக்கும் வல்லமை சிறுதானிய உணவுக்கு உண்டு. குழந்தைகளுக்கு ஆஸ்துமா, தும்பல் போன்ற பிரச்சனைகள் வராமல் சிறுதானியங்கள் தடுக்கின்றன. சிறுதானியங்களில் உள்ள பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற தாது பொருட்கள் உடல் செல்களை உறுதிப்படுத்தி எலும்புகளுக்கு உறுதி அளிக்கின்றன. பசிக்கும் ருசிக்கும் உணவருந்திய நம் தலைமுறை தற்போது தான் அடுத்த தலைமுறையின் உணவு பழக்கத்தை கண்டு வருத்தப்படுவதாக உள்ளது. சிறுதானியங்கள் என்று சொல்லப்படும் கம்பு, திணை முதலான தானியங்களை உண்டபோது இல்லாத பலவிதமான நோய்கள் தற்போது இளம் வயதிலேயே வந்துவிடுகிறது. நம் உண்ணும் உணவில் சத்துக்களை விட தற்போது நச்சுகளே அதிகம் உள்ளதால் உணவே நஞ்சாகி விடுகிறது. சிறுதானியங்கள் என்ற வெண்ணெய் இருக்க ஆரோக்கியம் என்ற நெய்யை தேடி அலைய வேண்டியதில்லை. ருசியாக பக்குவமாக சமைக்க இளம் வயதினரும் அன்றாட உணவில் விரும்பி உண்ணவர். அதில் உள்ள சத்துக்கள் எல்லா வயதினருக்கும் ஏற்றதாக உள்ளது. திணை, இந்த தானியம் உலகளவில்

பயிரிடப்படுகிறது. நீரிழிவு நோய்களுக்கு மிகவும் நல்லது. சமைப்பது எளிது. செரிமானமும் எளிதிலாகி சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும். சாமை அதிக மருத்துவ குணம் கொண்டது. வயிற்றுப்புண்ணை ஆற்றும் சக்தி வாய்ந்தது. மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். எல்லா வயதினர்களும் உண்ண ஏற்றது. வரகு. வரகு தண்ணீர் அதிகம் இல்லாமல் நன்கு வளரக்கூடியது. உடல் இடையை குறைக்க வல்லது. நீரிழிவு நோய்களுக்கு ஏற்றது. பெண்களின் மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவது. கண் பார்வை தெளிவை தந்து ஆரோக்கியமான தேகத்தை கொடுக்கும். கம்பு. கம்பு உடலுக்கு குளிர்ச்சி தரும். பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஏற்றது. வயிற்றுப்புண் குடல் புண்ணை ஆற்றும் சக்தி கொண்டது. இரும்பு சத்து மாவு சத்து அதிகம் உள்ளதால் வளரும் பருவத்தினர் உணவாக உட்கொள்ள ஆரோக்கியம் மேம்படும். கேழ்வரகு. கேழ்வரகில் கால்சியம் மற்றும் பலவித சத்துக்கள் நிறைந்துள்ளன. நீரிழிவை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கும். குழந்தைகளுக்கு மிக சிறந்த உணவு. வயது அதிகமானோர் கேழ்வரகை தினமும் எடுத்துக்கொண்டால் எலும்புகள் வலுவாகி அவர்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். குதிரை வாளி. இந்த தானியம் உடல் உறுப்புகளை தூய்மைப்படுத்தும் நற்குணம் கொண்டது. நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் செரிமான மண்டலத்தை சுத்தம் செய்து மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். புரதச்சத்து இரும்பு சத்து அதிகம் உள்ளது. சோளம். சோளம் நம் முன்னோர்கள் காலத்தில் அதிகம் பயிரிடப்பட்டு உணவில் இடம் பெற்றுள்ளது. மாவு சத்து நார் சத்து அதிகம் உள்ளது. சிறிது சாப்பிட்டாலே வயிறு நிறைந்த உணர்வு தருவதால் இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்ள சத்துக்கள் முழுமையாக கிடைப்பதோடு உடல் இடையும் குறைகிறது. நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்றது. கொள்ளு. இந்த தானியம் சளி இரும்பலுக்கு நல்லது. மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். வயிறு உபாதைகளை தீர்த்து உடல் எடை குறைப்பிலும் உதவி புரிகிறது. இவ்வாறு பல மருத்துவ குணங்கள் கொண்ட சிறுதானியங்களை உணவாக எடுத்துக்கொண்டால் நன்மைகள் பல கிடைக்கும். சிறுதானியங்கள் பன்னெடுங்காலமாக நம் மண்ணில் விளைவிக்கப்பட்டு வருவதற்கு ஏராளமான இலக்கிய சான்றுகள் உள்ளன. உச்சிவெயில் மண்டையை பிளந்து கொண்டிருந்த ஒரு நாளில் புல்வேலூர் என்ற சிற்றூருக்கு வந்தார் ஔவையார். விருந்தினர் வந்தால் ஓடி ஒளிந்து கொள்ளும் மக்கள் உள்ள அவ்வூரில் பூதன் என்பவன் ஔவையை அழைத்து அப்போதுதான் வடித்த வரகரிசி சோற்றை பரிமாறி மொரமொரவென்று புளித்த மோரை ஊற்றி ஆவி பறக்கும் கத்திரிக்காய் வதக்களையும் வைத்து விருந்தோம்பினார். பசியாரிய அவை பூதனை புகழ்ந்து பாடிய என்பா தமிழ் இலக்கியத்தில் இன்னும் நிலைத்திருக்கிறது. வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முரமுறவென புளித்த மோரும் தரமுடனே பல்வேலூர் பூதன் புகழ்ந்து பருந்திட சோறு எல்லா உலகும் பெறும். ஔவையால் பாடப்பட்ட வரகு குறைந்தது 3000 ஆண்டுகளாக இந்தியாவில் பயிரிடப்படும் சிறுதானியங்களில் ஒன்று. சிறுதானியங்கள் ஊட்டச்சத்து மிகுந்தவை. வறட்சியை தாண்டி வளரக்கூடியவை. காலநிலை மாற்றத்தை தாக்குப்பிடிக்கும் வல்லமை கொண்டவை. வளம் குறைந்த மண்ணாக இருந்தாலும் குறைவான மழை பொழிவு இருந்தாலும் வளரக்கூடியவை. சிறுதானிய பயிர்களுக்கு வேதி உரங்களோ பூச்சிக்கொல்லிகளோ அவசியமில்லை. தமிழ்நாட்டில் பரவலாக பயிரிடப்படும் மானாவாரி பயிர்களான பருத்தி மற்றும் மக்காச்சோளம் ஆகியவற்றை காட்டிலும் குறைந்த இடுபொருள் செலவுடன் சிறுதானியங்களை பயிர் செய்ய முடியும். இவற்றை பராமரிக்க அதிக மெனக்கெடவும் தேவையில்லை. எனவே மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இவை வரப்பிரசாதமாக விளங்குகின்றன என்றால் அது மிக இல்லை. அரிசி கோதுமையை காட்டிலும் சிறுதானியங்களில் பல்வேறு நுண்ணுட்ட சத்துக்கள் அதிகம் உள்ளன. உடல் நலனை பாதுகாப்பதில் இந்த நுண்ணுட்ட சத்துக்களின் பங்கு அளப்பரியது. அண்மையில் படித்த ஒரு அழகான கவிதையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சாமை சோறு ஆமை ஆயுள். குதிரைவாளி தந்திடுமே குறைவில்லா வாழ்வு. கோலூன்றி நடப்பவரும் கம்பங்கூழால் காலூன்றி நடப்பார். தினை உண்டால் தேக்கு போல் உடல் வலுவாகும். வரும் நோய்களை வரகால் விரட்டுவோம். ராகியில் பலகாரம் கால்சியத்தின் அதிகாரம். சிறுதானியத்தை உண்போம் வளமாய் வாழ்வோம். இந்த கவிதை சிறுதானியங்களின் சிறப்புகளை அழகாக எடுத்து காட்டுகிறது. கம்பு உடலுக்கு தெம்பு என்பதை இன்றைய தலைமுறையினர் உணர வேண்டும். திணை இதயத்திற்கு துணை என்பதை அறிய வேண்டும். கேழ்வரகு உண்டால் சர்க்கரையே விலகு விலகு என்று கூறலாம். சோம்பல் நீங்கும் சோளம் என்பதை அறிதல் வேண்டும். பனிவரகு என்று கூறும்போது புற்றுநோயை விலகு விலகு என்று

0: தோல் தட்டி கூறலாம். எனவே ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழி சிறுதானியங்களே என்பதை உணர்வோம், மற்றவர்களுக்கும் உணர்த்துவோம்.
1: இதுவரை ஆரோக்கிய வாழ்க்கைக்கான வழி சிறுதானியங்கள் உரை வழங்கினார் ஆர். வெங்கட நாராயணன். நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை நேயர்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா AIR chennai children@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். மற்றும் ஒரு சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
2: மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாமா?
3: நேரம் இப்பொழுது 7:45. தொடர்வது செய்தி அறிக்கை.
4: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான கபாஸ் காந்தி இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 5,659 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் இந்த இயக்கத்தின் மூலம் பருத்தி உற்பத்தியில் உள்ள பிரச்சினைகளை களைவது, உற்பத்தியை அதிகரிப்பது, தரத்தை மேம்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அமைச்சரவை முடிவுகள் குறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், நோய் மற்றும் பூச்சிகளை தாங்கி வளரக்கூடிய பருத்தி செடி ரகங்களை உருவாக்குவது மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பருத்தி உற்பத்தியில் புகுத்துவது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். மாநில அரசுகள் மூலமாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் மாநிலங்களில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்கள் மூலமாக செயல்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். தரமிக்க பருத்தியை உற்பத்தி செய்வதன் மூலம் அதன் ஏற்றுமதியை கணிசமாக அதிகரிக்க முடியும் என்று அமைச்சர் கூறினார். இந்த புதிய இயக்கத்தின் பயனாக 32 லட்சத்திற்கும் மேற்பட்ட பருத்தி உற்பத்தியாளர்கள் பயன்பெறுவர் என்றும் அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டில் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் அதன் இறக்குமதியை குறைக்கலாம் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர்கள் அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். அக்கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு கடிதங்களை திரு விஜயிடம் அளித்துள்ளனர். தற்போது கேரளத்தில் உள்ள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னை வந்தவுடன் அவரிடம் ஆதரவு கடிதங்களை அளித்து ஆட்சி அமைக்க அவர் உரிமை கோரவுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு இன்று பிற்பகல் வந்த தாவேக தலைவர் திரு விஜய் தமது கட்சி நிர்வாகிகளுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இதனிடையே திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தமது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பியுள்ளார். இதனை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். புதிய அரசு அமையும் வரை திரு மு க ஸ்டாலின் காபந்து முதலமைச்சராக நீடிக்குமாறு ஆளுநர் கேட்டுக் கொண்டதாகவும் மக்கள் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமது ராஜினாமா கடிதம் அளிக்கப்பட்ட பின் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வரும் நாட்களில் திமுக வலிமையான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக திரு மு க ஸ்டாலின் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்களை இன்று சென்னையில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் தேமுதிக கட்சிகளின் நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்நிலையில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து உறுப்பினர்களும் நாளை சென்னை வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். இக்கூட்டத்தில் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுப்பது மற்றும் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. தாவேகாவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழக அமைச்சரவையில் புதிதாக அடியெடுத்து வைத்துள்ள தமது கட்சி மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் பாடுபடும் என்று தெரிவித்துள்ளார். தங்களது பணியை சிறப்பாக செய்ய மத்திய அரசின் ஆதரவை எதிர்நோக்கி இருப்பதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். தங்களது கட்சியின் வெற்றிக்கு வாழ்த்து கூறிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவைக்கா தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்க உள்ள நிலையில் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அரசுத்துறை செயலர்கள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே தலைமைச் செயலகத்தில் புதிய அரசில் இடம்பெறவுள்ள அமைச்சர்களுக்கான அறைகளை ஒதுக்கீடு செய்வதற்கு ஏதுவாக சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி

0: உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 2026-27 கல்வியாண்டில் உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆதி திராவிடர், மதம் மாறிய கிறிஸ்தவ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர் வெளிநாடுகளில் கல்வி பயில்வதற்கான உதவித்தொகை பெற இணைய வழியில் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. tnadw.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் தகுதியுடையோர் விண்ணப்பிக்கலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டத்தில் பயணிகளின் வசதிக்காக மேலும் 20 வாகன நிறுத்தங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதனையடுத்து சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள வாகன நிறுத்தங்களின் எண்ணிக்கை 126 உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-7, 10-3 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முகமது ரிஃப்கி, ஹாங்காங்கின் ஃபோஹோங் இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் தில்லி அணி சற்று முன் வரை 3 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 19 ரன் எடுத்துள்ளது. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. சர்வதேச 2020 கிரிக்கெட் போட்டிக்கான தரவரிசை பட்டியலில் இந்திய அணி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் இப்பொழுது 7:50.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: திரைகானம் கேட்கலாம். வலிமை திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: திரைகானம் கேட்கும் முன்
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா, ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேராமிலிட்டரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை. ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை. ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூம். மை ஹூம் ஆப்கா கைலாஷ் கேர்.
3: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹச்சான் ஹை பாரதிய சேனா. ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதிய சேனா. ஹர் சங்கட் கா சமாதான் ஹை பாரதிய சேனா. பாரத் கா கௌரவ் ஹை, சுவாபிமான் ஹை பாரதிய சேனா.

0: ஏ சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கதா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்க கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்க கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
1: எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் பொன்னியின் செல்வன் 1 திரைப்படத்திற்காக பாடலை பாடியிருப்பவர் அந்தரா நந்தி.

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் லப்பர் பந்து திரைப்படத்திற்காக. பாடலை பாடியிருப்பவர் பிரதீப் குமார்.

0: திரைகானம் கேட்டீர்கள். எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார். ஆகாஷ்வாணி சே சமாச்சார் சந்தி.

0: மணி டாக்.
1: குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு மணி டாக். மை நேம் இஸ் ராஜேஷ் லேக். இந்தியா ஹஸ் கிளாக்ட் a record breaking GST collection this year, consistently crossing the 1.7 lakh crore mark in recent months. Is this a sign of booming economy, better compliance, or simply inflation at play?

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சாய்ர முஜ்தபா. The Union Cabinet has approved the Mission for Cotton Productivity with an outlay of over 5,600 crore rupees to address bottlenecks, declining growth and quality concerns in India's cotton sector.

குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு அ பிராண்ட் நியூ எபிசோட் ஆஃப் எம் டைம். திஸ் இஸ் எஃப்எம் கோல் 100.1. யூ ஆர் லிசனிங் டு எம் டைம் வித் மீ ஆர்ஜே கிருத்திகா. ஐ எம் கோன் ப்ரெசென்ட் ஹாஃப் அன் ஹவர் ஆஃப் வண்டர்ஃபுல் இங்கிலீஷ் ட்ராக்ஸ், கிக்கிங் ஆஃப் திஸ் செக்மெண்ட் வித் ஸ்கார்பியன்ஸ். திஸ் இஸ் விண்ட் ஆஃப் சேஞ்ச்.

திஸ் இஸ் எஃப்எம் கோல்ட் 100.1 அண்ட் யூ ஆர் லிசனிங் டு எம் டைம். கமிங் அப் இஸ் கலிஃபோர்னிகேஷன். திஸ் இஸ் ரெட் ஹாட் சில்லி பெப்பர்ஸ்.

இடம்பெற்ற திரைக்கான நிகழ்ச்சிகள் ஒலித்த பாடல்கள், இடம்பெற்ற படங்கள், நான்கு கில்லாடிகள், சிநேகிதி, நவகிரகம், பூவும் பொட்டும், தெல்லானா மோகனாம்பாள், மாலதி, உயர்ந்த மனிதன், உயிராமானமா, சிவந்தமன், சாந்தி நிலையம், இருக்கோடுகள், 500,000, சொர்க்கம். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: அழைத்தது முன்னாலே
1: கூட்டுக்கு இரண்டும் ஓடி ஒளிஞ்சு குஞ்சுருவாயாலே குழு குழு காத்துக்கு கதகத பாகம் மிதிக்குது காலாலே குழு குழு காத்துக்கு கதகத பாகம் மிதிக்குது காலாலே
0: காட்டு புறா ஒன்னு ஜோடியை பார்த்து

அது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம்மதமான பின் ரகசியம் கிடையாது, ஒரு ரகசியம் கிடையாது. காட்டுப்புற

முழுதும் தங்கத்தகடு மின்னிடக் கண்டேன். அங்கே அள்ளிப்பூவும் மெல்ல என்னை அழைக்கிடக் கண்டேன். அங்கம் முழுதும் தங்கத்தகடு மின்னிடக் கண்டேன். அங்கே அள்ளி

0: உலகம் முழுதும் இருவர் உள்ளே அடங்கிடக் கண்டேன். ஒன்றில் ஒன்றாய் உயிர்கள் இரண்டும் ஒதுங்கிடக் கண்டேன். உலகம் முழுதும் இருவர்க்குள்ளே அடங்கிடக் கண்டேன். ஒன்றில் ஒன்றாய் உயிர்கள் இரண்டும் ஒதுங்கிடக் கண்டேன்.
1: கண்ணிக் கனிகள் தம்மை மறந்து கலங்கிடக் கண்டேன்.

நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் வாழ்க்கை படகு, காட்டுராணி, பூஜைக்கு வந்த மலர், சாந்தி ஆகிய படங்களில் இருந்து பாடல்கள் கேட்டோம். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசை நேயர்களை நீ கேட்கலாம், நெஞ்சும் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் உத்தமன், ஒரு கொடியில் இரு மலர்கள், அன்னக்கிளி ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். துவக்கமாக உத்தமன் படத்திலிருந்து சில பாடல்கள் கேட்கலாம். முதலில் ஒலிக்கவிருப்பது TM சௌந்தரராஜன் மற்றும் P சுஷீலா இணைந்து பாடியுள்ள பாடல்.

நேரம் நள்ளிரவு 2:32, 5 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை.

நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இதுவரை உத்தமன் படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்க கேட்டீர்கள். தொடர்ந்து ஒரு கொடியில் இரு மலர்கள் படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். முதலில் ஒலிக்கவிருப்பது எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் கோவை சவுந்தரராஜன் இணைந்து பாடியுள்ள பாடல்.

பட்டவின் நெருப்பை தொட்டவன் இல்லை, பட்டவின் மீண்டும் கெட்டவன் இல்லை. விழுந்த குழந்தை எழுந்து நடக்கும், தெளிந்த மனிதன் திருந்தி நடப்பான்.

0: பொன்மணிக்கு என்ன குறை.
1: நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது பி ஜெயச்சந்திரன் மற்றும் பி சுஷீலா இணைந்து பாடல.

நேரம் நள்ளிரவு 2:45:55. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை.

நெஞ்சு மறப்புதில்லை நிகழ்ச்சியில் இதுவரை ஒரு கோடியில் இரு மலர்கள் படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்க கேட்டீர்கள். தொடர்ந்து அன்னக்கிளி படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். முதலில் ஒலிக்கவிருப்பது எஸ் ஜானகி, பூர்ணிமா இணைந்து பாடல.

0: நிகழ்ச்சி நிறைவு பாடலாக ஒழிக்கவிருப்பது எஸ் ஜானகி பாடல்ல பாடல்.
1: அடி ராக்காய மூக்காய கூப்பாய சகப்பி கஸ்தூரி மீனாட்சி தங்கப்பல்காரை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம் என்ற நிகழ்ச்சியில் அம்ஜத் அலி கான் அவர்களின் சரோடிசை கேட்கலாம். தொடர்ந்து இந்திராணி சென் அவர்களின் பாடல் கேட்கலாம். முதலில் ஒலிக்கவிருப்பது அம்ஜத் அலி கான் அவர்களின் சரோடிசை.

பரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வள்ளலார் நகர் யூஇ பழனிவேல் அவர்களின் நாகசீசை கேட்டீர்கள். குடியாத்தம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்களின் கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதலில் ஒலிக்கவிருப்பது சிந்து பைரவி படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

நிஜ நிஜ நிஜ ச ச நிஜ நிஜ ச ப ம ப ம க ம ரி ச ரி ச ரி க ம க ம ரி ச ரி ச ரி ச நி ப ம நி ப நி ப நி ப நி ப ம ப நி ப நி ப நி ப நிஜ நிஜ நிஜ நிஜ நிஜ நிஜ நிஜ நிஜ பனி பனி பனி பம பனி பனி பனி பனி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ரி க ம ம ப க ம ம ப ம ப பனி பனி ஜரி ஜனி ப ம ச ரி க ம க கணபதி மனச ஸ்மரமி வசிஷ்ட வாமதேவ.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது திருமால் பெருமை படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா மற்றும் மாஸ்டர் மகாராஜன் ஆகியோர் இணைந்து பாடியுள்ள பாடல்.